பத்தொன்பது சோராமராய அந்தர்ஜாமே தர்பண மாஹ ஜாச பதன பரவானே பச கட்டா காட்ட லீப நிப்ப பந்தன முக்தா ஜாத நதிச பானி மாஹே தேக முக ஜாசா